அவர்களுடைய குழுக்களை அவர் உடனே வரை பத்திரிகையாளர்களை கவனத்தில் அறிவித்துள்ளது.